டிஷஸ், தந்தூரி சிக்கன், தந்தூரி பிளேட், சிக்கன் டிக்கா, பெரி பெரி, காந்தாரி, காலி மிர்ச்சி, அல்ஃபாம், அரோமா ஸ்பெஷல், பார்பிக்யூ, பீஃப் ரிப்ஸ். ஃபார் ஹோம் டெலிவரி அண்ட் டேக் அவே 7025900017 7025900015. ஓரோ விபவமும் யதார்த்த ருச்சியோடு ஒரிக்கல் ருச்சிச்சால் மீண்டும் தேடியெத்தும். அதான அரோமா கிரில் நேஷன். கேள்வியுடைய சுகந்தம் ரேடியோ மலபார் 89.9.